ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு ஆ ஒரு

ஞானம் சர்வம் கர்மம் சர்வம் தர்மம் சர்வம் ஜுக்தா சர்வம் முக்தார் சாவல சாந்தவ பிரசாத நமோ நர்க்கநாசே ஹதைவம் பிரகாசே அனங்கங் சுரூபே அபங்கங் வேபூதே பிரமாதங் பிரமாதே சதா சர்வசாதே அகாத சுரூபே நிர்பாத விபூதே அனங்கி நாமே திரிபங்கி திரிகாமே நிர்பங்கி சுரூபே சர்வங்கி நூபே ந புத்திரே ந புத்திரே ந சத்திரே ந மித்திரே ந தாத்தே ந மாத்தே ந ஜாத்தே ந பாத்தே நிர்சாகங் ஸ்ரீகஹ மித்தோமீக தயவங் பிரவாஹே அஜய ஹே அஜாஹே ச பகவதி சாந்தவ பிரசாத கே ஜாஹர ஜஹூர ஹே கே ஹாஜர ஹஜூர ஹே ஹமேசல சலாம் ஹே சபா தல கலாம் ஹே கே சாஹிப் திமாக ஹே கே ஹுசனல சிராக ஹே கே காமல கரீம ஹே கே ராஜக ரஹீம ஹே கே ரோஜி தேஹாந்த ஹே கே ராஜக ரஹிந்த ஹே கரீமல் குமால் ஹே கே ஹுசனல் ஜுமால் ஹே கரீமுல் கிராஜ ஹே கரீபுல் நிவாஜ ஹே ஹரி ஃபுல் சிகான ஹே.